அதகாட்டம் எஸ் என் நாராயணமூர்த்தி. டு பிகின் வித் பாலசுப்ரமணியம், கம்போசிஷன் ஆஃப் முத்துசுவாமி தீட்சிதர், செட் 2, சுருட்டி ராக ஆதிதாளா.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: அடையாறு கே லக்ஷ்மணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், கே ஸ்ரீவத்சா அவர்கள் மிருதங்கம். முதலில் ஸ்ரீ கணபதினி எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சௌராஷ்டிரம், ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். இந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: அடையாறு கே லட்சுமணன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், கே ஸ்ரீவத்சா அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து மீனாட்சி மேமுதம் தேஹி முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: அடையாறு கே லக்ஷ்மணன் அவர்களின் பாட்டு கேட்டோம். உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், கே ஸ்ரீவத்சா அவர்கள் மிருதங்கம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

ஸ்ரீமதி டி பிருந்தா. திஸ் ப்ரோக்ராம் இஸ் பிராட் டு யூ பை ஆகாஷ்வாணி திருவனந்தபுரம், ஃபுராகம் 24/7 DTH, எனி டைம் இன் த மியூசிக்.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேரமும் இடைவிடாது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை.
1: On Ragam 24/7 DTH, Anytime Indian Music, you are listening
2: to a violin recital by A.G.A. Jnanasundaram. He is accompanied on the Mridangam by R. Ramesh. A.G.A. Jnanasundaram continues his violin recital with Maragadavallim in Raga Kamboji, composed by Muthuswami Dikshadar, set to Adithalam.

0: On Ragam 24/7 DTH, Anytime Indian Music, we brought you
1: to a violin recital by AGA Ñanasundaram. He is accompanied on the Mridangam by R. Ramesh.
2: இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஹெச் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை உங்களுக்காக.
0: This program was a contribution by AIR Chennai for Ragam 24/7 DTH. It's Anytime Indian Music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி டி விஸ்வநாதன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் வி தியாகராஜன் அவர்கள் வயலின், திருச்சி சங்கரன் அவர்கள் மிருதங்கம், வி நாகராஜன் அவர்கள் கஞ்சீரா. திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ ஃப்ளூட் ரிசைட்டல் பை ஸ்ரீ டி விஸ்வநாதன். ஹி இஸ் அகாம்பனிட் பை Shri V. Thyagarajan on the violin, Tiruchi Shri Shankaran on the mridangam, and Shri V. Nagarajan on the kanjira. Nigashil mudalil, Kaviriyum, Tanjavur Ponnaiya Pillai iyatriyadu, Ashta Raga Malika, Kanthachaputalam. The concert begins with Kaviriyum, written by Tanjavur Ponnaiya Pillai, in Ashta Raga Malika, set to Kanthachaputal.

இனி ஸ்ரீ காமாட்சி, திருவாரூர் ராமசாமி பிள்ளை பாடல், வசந்தாராகம் ஆதிதாளம். லிசன் நவ் டு ஸ்ரீ காமாட்சி, ரிட்டன் பை திருவாரூர் ராமசாமி பிள்ளை, இன் ராக் வசந்தா, செட் டு ஆதிதாள்.

இனி யக்யாதுலு தியாகராஜர் கீர்த்தனை ஜெய மனோகரி ராகம் ஆதிதாளம். லிசன் நவ் டு யக்யாதுலு கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் ஜெய மனோகரி செட் டு ஆதிதாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டி விஸ்வநாதன் அவர்களின் புல்லாங்குழல் இசை, வி தியாகராஜன் அவர்கள் வயலின், திருச்சி சங்கரன் அவர்கள் மிருதங்கம், வி நாகராஜன் அவர்கள் கஞ்சிரா. திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ ஃப்ளூட் ரிசைட்டல் பை ஸ்ரீ டி விஸ்வநாதன். He is accompanied by Shri V. Thyagarajan on the violin, Tiruchi Shri Shankaran on the mridangam, and Shri V. Nagarajan on the kanjira. Ini, Aadinadu Eppadiyo, Muthuthandavar Paadal, Kalyani Ragam, Aadithaalam. Listen now to Aadinadu Eppadiyo, written by Muthuthandavar, composed in Rag Kalyani, set to Aadithaal.

நிகழ்ச்சியில் நிறைவாக மாதரே வேதநாயகம் பிள்ளை பாடல் கமாஸ் ராகம் ஆதிதாளம். The concert concludes with Madare, written by Vedanayagam Pillai, in Rag Kamas, set to Aditaal.

நேயர்கள் இதுவரை கேட்டது டி விஸ்வநாதன் அவர்களின் புல்லாங்குழல் இசை. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் வி தியாகராஜன் அவர்கள் வயலின், திருச்சி சங்கரன் அவர்கள் மிருதங்கம், வி நாகராஜன் அவர்கள் கஞ்சீரா. நிகழ்ச்சி ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. You were listening to a flute recital by Shri T. Viswanathan. He was accompanied by Shri V. Thyagarajan on the violin, Tiruchi Shri Shankaran on the mridangam, and Shri V. Nagarajan on the kanjira. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH, Anytime Indian Music.